0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ராஸ். த டைட்டில் இஸ் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம், பிரசன்டட் பை டாக்டர் தியாகராஜன், ரகுராமன், மாலோலகண்ணன் அண்ட் பக்தவத்சலம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஹரிஹி ஓம். ஏனாவோ அக்னிம் நாமாச உர்ஜோ நபதமாஹுவே ப்ரியஞ்சே தேஷ்டா மாரதிம் ஸ்வாத்வரம் விஸ்வாஸ்யாதோ தமாம்ருதம் சேஷேவானேஷு மாத்ருஷோ சந்த்வமர்த்தா சைந்தத்தே ஆதந்த்ரோஹவ்யம் வாகசி ஹாவிஸ்க்ருதாஹ அதிருத்தேவேஷோ ராஜசி அதர்ஷி காது வித்தாமஹா யஸ்மிம் ப்ராதன்யாததுஹு உபோசுஜாத்தமாரியசியவார்த்தானம் அக்னிர்நாக்ஷந்தோ நோகிராஹ அக்னேருத்தே புரோஹிதஹ க்ராவானோ பஹிராத்வரே ருசாயாமிமர்த்தோ ப்ரஹ்மணஸ்பதே தேவம் ஆவுவரேன்யம் அக்னேமேஷ்வாவாசே காதாபிஷிரசோஷிஷாம் அக்னிம் ரயே பூரிமிடா ஸ்ரூதன்னராஹ அக்னிஸ்ரோதேதாயே சாதிஹி ஸ்ரோதிஷுத்கர்ணவன்ஹீபிஹி தேவைராக்னேஷயாவாபிஹி ஆசீததோ பர்ஹீஷி மித்ரோ அர்யாமாம் ப்ரதர்யவாபிராத்வரே ப்ரதைவோ தாசோ அக்னிஹி தேவ இந்திரோ நாமஜ்மானாம் அனுமதாரம் ப்ருதேவி வீவாவ்ருதே தஸ்தௌ நகாசசர்மாணி அதாஜ்மோ ஆதாவாதீவஹ ப்ருஹாதோரு சானாததி ஆயாவார்த்தஸ்வாதன்வா கீராமம ஆஜாதா சுக்ருதோ ப்ரணாம் காயாமானோ வானத்வம் யன்மாத்ரரஜகண்ணாபஹ நதாப்தே அக்னே ப்ராம்ரேஷே நிவார்த்தானம் யத்தூரேஷன்னிஹாபூவஹ நித்வாமாக்னிமனுர்தத்தே ஜோதிர்ஜனாயசாஸ்வாதே திதேதாகண்வாருதாஜ தௌக்ஷிதஹ என்னாமாஸ்யந்தி க்ருஷ்டாயாஹ தேவோவோ த்ரவிணோதாஹ. ஹரிஹி ஓம்.
0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் Shaivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஹ. துஸ்ஸஹர்ஷபாய நமஹ. ஈத்ரியாய நமஹ. ருத்தஷமனாய நமஹ. ஜாதுகருணாய நமஹ. புருஷ்டுதாய நமஹ. ஆதப்யாய நமஹ. வாயவே நமஹ. அஜராய நமஹ. வாத்யாய நமஹ. காத்யாயணி பிரியாய நமஹ. வாஸ்தவ்யாய நமஹ. வாஸ்துபாய நமஹ. ரேஷ்மியாய நமஹ. விஸ்வமூர்த்னே நமஹ. வசுப்ரதாய.

சத்வவிதே நமஹ, சத்வவித்ப்ரியாய நமஹ, சத்வநிஷ்டாய நமஹ, சத்வமூர்த்தயே நமஹ, சத்வேஷாய நமஹ, சத்வவித்தமாய நமஹ, சமஸ்த ஜகதாதாராய நமஹ, சமஸ்த குணசாகராய நமஹ, சமஸ்த துக்க வித்வம்சினே நமஹ, சமஸ்த ஆனந்த காரணாய நமஹ, ருத்ராக்ஷமாலாபரணாய நமஹ, ருத்ராக்ஷ பிரியவத்சலாய நமஹ, ருத்ராக்ஷ வக்ஷசே நமஹ, ருத்ராக்ஷ ரூபாய நமஹ, ருத்ராக்ஷ பக்ஷகாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, சம்ராஜே நமஹ, தக்ஷமகாந்தகாய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, விக்னகர்த்ரே நமஹ, குரவே நமஹ, தேவசிகாமணயே நமஹ, புஜகேந்திரலசத்கண்டாய நமஹ, புஜங்கபரணப்ரியாய நமஹ, புஜங்கவிலசத்கர்ணாய நமஹ, புஜங்கவலயாக்ருதாய நமஹ, முனிவந்தியாய நமஹ, முனிஸ்ரேஷ்டாய நமஹ, முனிவிருந்தநிஷேவிதாய நமஹ, முனிஹ்ருத்புண்டரீகஸ்தாய நமஹ, முனிசங்கைகஜீவனாய நமஹ, முனிமிருக்யாய நமஹ, வேதமிருக்யாய நமஹ, மிருகஹஸ்தாய நமஹ, முனீஸ்வராய நமஹ, மிருகேந்திரசர்மவசனாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுமிருத்யவே நமஹ, அபமிருத்யுவிநாசகாய நமஹ,

ஸ்வாதிபாய நமஹ, யஜுர்மூர்த்தயே நமஹ, சாமமூர்த்தயே நமஹ, ருங்மூர்த்தயே நமஹ, மூர்த்திவர்ஜிதாய நமஹ, வ்யக்தாய நமஹ, வ்யக்ததமாய நமஹ.

நமஹ, பலகிருதே நமஹ, பலவிதே நமஹ, பலினே நமஹ, மனோன்மனாய நமஹ, மனோரூபாய நமஹ, பலப்ரமதனாய நமஹ, பலாய நமஹ, வித்யாப்ரதாத்ரே நமஹ, வித்யேஷாய நமஹ, வித்யாமாத்ரைக சம்ஸ்ரயாய நமஹ, வித்யாகாராய நமஹ, மகாவித்யாய நமஹ, வித்யாவித்யாய நமஹ, விசாரதாய நமஹ, வசந்தக்ருதே நமஹ, வசந்தாத்மனே நமஹ, வசந்தேஷாய நமஹ, வசந்ததாய நமஹ, க்ரீஷ்மாத்மனே நமஹ, க்ரீஷ்மக்ருதே நமஹ, க்ரீஷ்மவர்த்தகாய நமஹ, க்ரீஷ்மநாசகாய நமஹ, ப்ராவ்ருட்க்ருதே நமஹ, ப்ராவ்ருடாகாராய நமஹ, ப்ராவ்ருட்காலப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவ்ருட்ப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவண்ணாதாய நமஹ, ப்ராவ்ருட்விநாசகாய நமஹ, ஷரதாத்மனே நமஹ, ஷரத்ஹேதவே நமஹ, ஷரத்காலப்ரவர்த்தகாய நமஹ, ஷரந்நாதாய நமஹ, ஷரத்காலநாசகாய நமஹ, ஷரதாஸ்ரயாய நமஹ, ஹிமஸ்வரூபாய நமஹ, ஹிமதாய நமஹ, ஹிமக்னே நமஹ, ஹிமநாயகாய நமஹ, ஷைஷிராத்மனே நமஹ, ஷைஷிரேஷாய நமஹ, ஷைஷிரர்த்துப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராச்யாத்மனே நமஹ, தக்ஷிணாகாராய நமஹ, ப்ரதீச்யாத்மனே நமஹ, உத்தராக்ருதயே நமஹ, ஊர்த்வாதன்யதிகாகாராய நமஹ, நானாதேசைகநாயகாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாகாராய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதிபாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதாராய நமஹ, மிருகாத்யுத்பத்திகாரணாய நமஹ, ஜீவாத்யக்ஷாய நமஹ, ஜீவபந்தாய நமஹ, ஜீவவிதே நமஹ, ஜீவரக்ஷகாய நமஹ, ஜீவக்ருதே நமஹ, ஜீவக்னே நமஹ, ஜீவஜீவனாய நமஹ, ஜீவசம்ஸ்ரயாய நமஹ, ஜோதிஸ்வரூபாய நமஹ, விஸ்வாத்மனே நமஹ, விஸ்வநாதாய நமஹ, வியத்பதயே நமஹ, வஜ்ராத்மனே நமஹ, வஜ்ரஹஸ்தாத்மனே நமஹ, வஜ்ரேஷாய நமஹ, வஜ்ரபூஷிதாய நமஹ, குமாரகுரவே நமஹ, ஈஷானாய நமஹ, கணாத்யக்ஷாய நமஹ, கணாதிபாய நமஹ, பினாகபாணயே நமஹ, சூர்யாத்மனே நமஹ, சோமசூர்யாக்னிலோசனாய நமஹ, அபாயரஹிதாய நமஹ, சாந்தாய நமஹ, தாந்தாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, ரிஷயே நமஹ, புராணபுருஷாய நமஹ, புருஷேஷாய நமஹ, புரந்தராய நமஹ, அக்ஷோப்யாய நமஹ, க்ஷோபரஹிதாய நமஹ, க்ஷோபதாய நமஹ, க்ஷோபநாசகாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, சர்வேஷாய நமஹ, சமரூபாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, பிரளயானலக்ருதே நமஹ, திவ்யாய நமஹ, பிரளயானலநாசகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, அரிஷட்வர்க்கநாசகாய நமஹ, தனதப்ரியாய நமஹ, சதம்பாய நமஹ, தம்பரஹிதாய நமஹ, தம்பாய நமஹ, தம்பவிநாசகாய நமஹ, குந்தேந்துசங்கதவலாய நமஹ, பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ, பஸ்மதாரணஹ்ருஷ்டாத்மனே நமஹ, துஷ்டாய நமஹ, புஷ்டாய நமஹ, அரிசூதனாய நமஹ, ஸ்தானவே நமஹ, திகம்பராய நமஹ, பர்காய நமஹ, பகநேத்ரபிதே நமஹ, உத்யமாய நமஹ, த்ரிகாக்னயே நமஹ, காலகாலாக்னயே நமஹ, அத்விதீயாய நமஹ, மஹாயசசே நமஹ, சாமப்ரியாய நமஹ, சாமவேத்ரே நமஹ, சாமகாய நமஹ, சாமகப்ரியாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, மகாதீராய நமஹ, தைரியதாய நமஹ, தைரியவர்தகாய நமஹ, லாவண்யராசயே நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சுபுத்தயே நமஹ, புத்திமத்வராய நமஹ, தும்புவீணாய நமஹ, கம்புகண்டாய நமஹ, சம்பராரிணிக்ருந்தனாய நமஹ, சார்தூலசர்மவசனாய நமஹ, பூர்ணானந்தாய நமஹ, ஜகத்ப்ரியாய நமஹ, ஜயப்ரியாய நமஹ, ஜயாத்யக்ஷாய நமஹ, ஜயாத்மனே நமஹ, ஜயகாரணாய நமஹ, ஜங்கமாஜங்கமாகாராய நமஹ, ஜகதுத்பத்திகாரணாய நமஹ, ஜகத்ரக்ஷாகராய நமஹ, வஷ்யாய நமஹ, ஜகத்ப்ரளயகாரணாய நமஹ, பூஷதந்தபிதே நமஹ, உத்க்ருஷ்டாய நமஹ, பஞ்சயஜ்ஞப்ரபஞ்சகாய நமஹ, அஷ்டமூர்த்தயே நமஹ, விஸ்வமூர்த்தயே நமஹ, அதிமூர்த்தயே நமஹ, அமூர்த்திமதே நமஹ, கைலாசசிகரவாசாய நமஹ, கைலாசசிகரப்ரியாய நமஹ, பக்தகைலாசதாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, வர்மஜ்ஞாய நமஹ, சர்வசிக்ஷகாய நமஹ, சோமாய நமஹ, சோமகலாகாராய நமஹ, மகாதேஜசே நமஹ, மகாதபசே நமஹ, ஹிரண்யஸ்மஸ்ரவே நமஹ, ஆனந்தாய நமஹ, ஸ்வர்ணகேஷாய நமஹ, சுவர்ணத்ருஷே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஸ்வஸ்ருஜே நமஹ, உர்வீஷாய நமஹ, மோசகாய நமஹ, பந்தவர்ஜிதாய நமஹ,
स्वतंत्राय नमः सर्वमन्त्रात्मने नमः द्युतिमते नमः अमितप्रभाय नमः पुष्कराक्षाय नमः पुण्यकीर्तये नमः पुण्यश्रवणकीर्तनाय नमः पुण्यमूर्तये नमः पुण्यधात्रे नमः पुण्यापुण्यफलप्रदाय नमः सारभूताय नमः सारमेयाय नमः रसभूताय नमः रसाश्रयाय नमः ओंकाराय नमः प्रणवाय नमः नादाय नमः प्रणतार्तिभ्रभञ्जनाय नमः निकटस्थाय नमः अतिदूरस्थाय नमः वशिने नमः ब्रह्माण्डनायकाय नमः मन्दारमूलनिलयाय नमः मन्दारकुसुमावृताय नमः वृन्दारकप्रियतमाय नमः वृन्दारकवरार्चिताय नमः श्रीमते नमः अनन्तकल्याणपरिपूर्णाय नमः महोदयाय नमः महोत्साहाय नमः विश्वभोक्त्रे नमः विश्वाशापरिपूरकाय नमः सुलभाय नमः असुलभाय नमः लभ्याय नमः अलभ्याय नमः लाभप्रवर्धकाय नमः लाभात्मने नमः लाभदाय नमः वक्त्रे नमः द्युतिमते नमः अनसूयकाय नमः ब्रह्मचारिणे नमः दृढाचारिणे नमः देवसिंहाय नमः धनप्रियाय नमः वेदपाय नमः देवदेवेशाय नमः देवदेवोत्तमोत्तमाय नमः बीजराजाय नमः बीजहेतवे नमः बीजदाय नमः बीजवृद्धिदाय नमः।

பவவைத்யாய நமஹ, யோகி வைத்யாய நமஹ, யோகி சித்தாய நமஹ, ஹிருதாசனாய நமஹ, உத்தமாய நமஹ, அனுத்தமாய நமஹ, அசக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, நிஷாதனாய நமஹ, ஆஷாஸ்யாய நமஹ, கமணீயாத்மனே நமஹ, சுபாய நமஹ, சுந்தர விக்ரஹாய நமஹ, பக்த கல்பதரவே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தோத்ரவரப்ரியாய நமஹ, அப்ரமேய குணாதாராய நமஹ, வேதகிருதே நமஹ, வேத விக்ரஹாய நமஹ, கீர்த்தியாதாராய நமஹ, கீர்த்திகராய நமஹ, கீர்த்திஹேதவே நமஹ, அஹேதுகாய நமஹ, அப்ரத்ருஷ்யாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, கீர்த்திஸ்தம்பாய நமஹ, மனோமயாய நமஹ, பூஷயாய நமஹ, அன்னமயாய நமஹ, போக்த்ரே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீதனவே நமஹ, விஞ்ஞானமயாய நமஹ, ஆனந்தமயாய நமஹ, பிராணமயாய நமஹ, அன்னதாய நமஹ, சர்வலோகமயாய நமஹ, யஷ்ட்ரே நமஹ, தர்மாதர்ம பிரவர்த்தகாய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, சர்வதர்ம பிரவர்த்தகாய நமஹ, தயாசுதார்த்ர நயனாய நமஹ, நிராஷினே நமஹ, அபரிக்ரஹாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, மதுராய நமஹ, மதுர பிரியதர்ஷனாய நமஹ, முக்தாதாம பரிதாங்காய நமஹ, நிஸ்ஸங்காய நமஹ, மங்களாகராய நமஹ, சுகப்ரதாய நமஹ, சுகாகாராய நமஹ, சுகதுக்க விவர்ஜிதாய நமஹ, விஷங்கலாய நமஹ, ஜகத்கர்த்ரே நமஹ, ஜிதசர்வாய நமஹ, பிதாமஹாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷயாய நமஹ, முண்டினே நமஹ, சுரூப்யாய நமஹ, ரூபவர்ஜிதாய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, மாயாவினே நமஹ, விகதஜ்வராய நமஹ, அமிர்தாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, மிருத்யுக்னே நமஹ, மூகநாசனாய நமஹ, மகாபிரேதாசனாசீனாய நமஹ, பிசாசாணுசரவ்ருதாய நமஹ, கௌரி விலாச சதனாய நமஹ, நாகானன விசாரதாய நமஹ, விசித்திரமால்யவசனாய நமஹ, திவ்யசந்தன சர்ச்சிதாய நமஹ, விஷ்ணு பிரம்மாதி வந்தியாங்கிரயே நமஹ, சுராசுர நமஸ்கிருதாய நமஹ, கிரீட லேடி பாலேந்தவே நமஹ, மணிகங்கண பூஷிதாய நமஹ, ரத்னாங்கதாங்காய நமஹ, ரத்னேஷாய நமஹ, ரத்னரஞ்சித பாதுகாய நமஹ, நவரத்ன கணோபேத கிரீட்டாய நமஹ, ரத்னகஞ்சுகாய நமஹ, நானாவிதானேக ரத்ன லசத் குண்டல மண்டிதாய நமஹ, திவ்ய ரத்ன கணாகீர்ண கண்டாபரண பூஷிதாய நமஹ, கலவ்யாலமணயே நமஹ, நாசாபுட பிராஜித மௌக்திகாய நமஹ, ரத்னாங்குலீய விலசத் கரசாகா நகப்ரபாய நமஹ, ரத்ன பிராஜத் ஹேம சூத்ர லசத் கட்டிதடாய நமஹ, படவே நமஹ, வாமாங்க பாக விலசத் பார்வதி வீக்ஷண பிரியாய நமஹ, லீலாவலம்பித வபுஷே நமஹ, மானச மந்திராய நமஹ, மந்த மந்தார புஷ்பௌக லசத் வாயு நிஷேவிதாய நமஹ, கஸ்தூரி விலசத் பாலாய நமஹ, திவ்ய வேஷ விராஜிதாய நமஹ, திவ்ய தேக பிரபாகூட சந்தீபித திகந்தராய நமஹ, தேவாசுரகுரவே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருதாய நமஹ, ஹஸ்தராஜ புண்டரீகாய நமஹ, புண்டரீக நிபேக்ஷணாய நமஹ, சர்வசாஸ்யகுணாய நமஹ, அமேயாய நமஹ, சர்வலோகேஷ்ட பூஷணாய நமஹ, சர்வேஷ்ட தாத்ரே நமஹ, சர்வேஷ்டாய நமஹ, ஸ்புரண்மங்கள விக்ரஹாய நமஹ, அவித்யாலேஷரஹிதாய நமஹ, நானாவித்யைக சம்ஸ்ரயாய நமஹ, மூர்த்தி பவத் கிருபாபூராய நமஹ, பக்தேஷ்ட பலபூரகாய நமஹ, சம்பூர்ணகாமாய நமஹ, சௌபாக்ய நிதயே நமஹ, சௌபாக்யதாயகாய நமஹ, ஹிதைஷினே நமஹ, ஹிதகிருதே நமஹ, சௌம்யாய நமஹ, பரார்த்தைக பிரயோஜனாய நமஹ, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணாய நமஹ, ஜிஷ்ணவே நமஹ, நேத்ரே நமஹ, வஷக்காராய நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய நமஹ, ஹவிஷே நமஹ, போக்த்ரே நமஹ, போஜயித்ரே நமஹ, ஜேத்ரே நமஹ, ஜிதாரயே நமஹ, ஜிதமானசாய நமஹ, அக்ஷராய நமஹ, காரணாய நமஹ, க்ருத்தாய நமஹ, சமரசாரதப்ளவாய நமஹ, ஆஜ்ஞாபரேச்சாய நமஹ, கம்பீராய நமஹ, கவயே நமஹ, துஸ்வப்ன நாசகாய நமஹ, பஞ்சபிரம்ம சமுத்பத்தயே நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, வ்யோமகேஷாய நமஹ, பீமவேஷாய நமஹ, கௌரிபதயே நமஹ, அனாமயாய நமஹ, பவாப்திதரணோபாயாய நமஹ, பகவதே நமஹ, பக்தவத்சலாய நமஹ, வராய நமஹ,
வரிஷ்டாய நமஹ, நேதிஷ்டாய நமஹ, பிரியாய நமஹ, பிரியவதனாய நமஹ, சுதயே நமஹ, நியந்த்ரே நமஹ, யவிஷ்டாய நமஹ, சோதிஷ்டாய நமஹ, யவிஷ்டாய நமஹ, யமசாசகாய நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹேமாங்காய நமஹ, ஹேமரூபாய நமஹ, ஹிரண்யதாய நமஹ, ப்ரஹ்மஜ்யோதிஷே நமஹ, அநாவேக்ஷ்யாய நமஹ, சாமுண்டாஜனகாய நமஹ, ரவயே நமஹ, மோக்ஷார்த்தினே நமஹ, ஜனசம்சேவ்யாய நமஹ, மோக்ஷதாய நமஹ, மோக்ஷநாயகாய நமஹ, மகாஸ்மசானநிலையாய நமஹ, வேதாஸ்வாய நமஹ, பூரதஸ்திதாய நமஹ, மிருகவ்யாக்ரசர்மதாம்னே நமஹ, பிரச்சன்னாய நமஹ, ஸ்ஃபடிகப்ரபாய நமஹ,

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் குமாரகண்டம் மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் நாரத உவாச தேவதேவ பிரஜாநாத பிரம்மன் சிருஷ்டிகர பிரபோ தத கிமபவத் தத்ர தத்வதாத்ய கிருபாம் குரு பிரம்மோவாச தஸ்மின் அவசரே தாத விஸ்வாமித்ர பிரதாபவான் பிரேரிதோ விதினா தத்ராகச்சத் பிரீதோ யதிர்ச்சயா சதிருஷ்ட்வா அலௌகிகம் தாம தத்சுதஸ்ய சுதேஜத அபவத் பூர்ண காமஸ்து சுப்ரசன்னோ நநாமஜ அகரோ சுனுதிம் தஸ்ய சுப்ரசன்னேன சேதசா விதி பிரேரித வாக்பிஷ்ச விஸ்வாமித்ர பிரபாவவித் தத சோபூசுதஸ்தத்ர சுப்ரசன்னோ மகோதிகிருத் சுப்ரஹஸ்யாத்பதமஹோ விஸ்வாமித்ரமுவாச சிவசுத உவாச சிவேச்சயா மகாஜ்ஞானின் நகஸ்மாத் தமிஹாகத சம்ஸ்காரம் குருமே தாத யதாவத் வேத சம்விதம் அத்யாரப்ய புரோதாஸ்தம் பவமே பிரீதிமாவஹன் பவிஷ்யதி சதா பூஜ்ய சர்வேஷாம் நாத்ர சம்சய ப்ரஹ்மோவாச இத்யாகர்ண்ய வசஸ்தஸ்ய சுப்ரசன்னோ ஹி காபிஜ தமுவாச்சானுதாத்தேன ஸ்வரேன ச சுவிஸ்மித விஸ்வாமித்ர உவாச சுணுதாதன விப்ரோஹம் காபி க்ஷத்ரிய பாலக விஸ்வாமித்ரேதி விக்யாத க்ஷத்ரியோ விப்ரசேவக இதி ஸ்வசரிதம் ஖்யாதம் மயாதே வரபாலக கஸ்த்வம் ஸ்வசரிதம் ப்ரூஹி விஸ்மிதாயாகிலம் ஹி மே ப்ரஹ்மோவாச இத்யாகர்ண்ய வசஸ்தஸ்ய தத்ஸ்வவிருத்தம் ஜகாதஹம் ததச்சோவாச சுப்ரீத்யா காபிஜம் தம் மஹோதிகிருத் சிவசுத உவாச விஸ்வாமித்ர வரான்மே த்வம் ப்ரஹ்மர்ஷிர்நாத்ர சம்சயஹம் வசிஷ்டாத்யாச நித்யம் த்வாம் பிரசம்சிஷ்யந்தி சாதராத் அதஸ்த்வம் ஆஜ்ஞயா மேஹி சம்ஸ்காரம் கர்த்துமர்ஹதி இதம் சர்வம் சுகோப்யம் தே கதனீயம் ந குத்ரசித் ப்ரஹ்மோவாச ததோ காஷீத் சம்ஸ்காரம் தஸ்ய ப்ரீத்யாகிலம் யதா சிவபாலஸ்ய தே வர்ஷே வேதோக்த விதினா பரம் சிவபாலோபி சுப்ரீதோ திவ்ய ஜானமதாத் பரம் விஸ்வாமித்ராய முனையே மகோதிகாரக பிரபு புரோஹிதம் ஜகாராசௌ விஸ்வாமித்ரம் சுசே சுத ததாரப்ய த்விஜவரோ நானாலீலா விசாரத இத்தம் லீலா கிருதாதேன கதிதா சாமயா முனே தல்லீலாமபராம் தாத சுணு பிரீத்யா வதாம்யஹம் தஸ்மின் அவசரே தாத ஸ்வேதநாமாஜசம்ப்ரதி தத்ராபஶ்ய சுதம் திவ்யம் நிஜம் பரமபாவனம் ததஸ்தம் பாவகோ கத்வா த்ருஷ்ட்வா லிங்கச்சுசும்பஜ புத்ரேதி சோக்த்வா தஸ்மை ச சஸ்த்ரம் சக்திம் ததௌசதஹ குஹஸ்தாம் சக்திமாதாய தச்ருங்கம் சாருரோஹஜ தம் ஜகானதயா சக்த்யா ஸ்ருங்கோ புவி பபாததஹ அதச பத்மமிதா வீரா ராட்சஸாஹ பூர்வமாகதாஹ தத்வதார்த்தம் த்ருதம் நஷ்ட பபூவஸ்தத் பிரஹாரதஹ ஆஹாகாரோ மகானாசீத் சகம்பே சாச்சலாமஹி த்ரைலோக்யம் ச சுரேஷானஸ்ஸ தேவஸ்தத்ர சாகமத் தக்ஷிணேதஸ்ய பார்ஷ்வே ச வஜ்ரேண ச ஜகான ச சாகநாமா ததோ ஜாதஹ புமாம் சைகோ மஹாபரஹ புனஃ சக்ரோ ஜகானாசு வாம பார்ஷ்வே ஹீதம் ததாம் வஜ்ரேணாஹன்ய புமாம் ஜாதோ விசாகாக்யோ பரோ பலி ததஸ்தத் ஹ்ருதயம் சக்ரோ ஜகான பவினா ததாம் பரோபூத் நைகமோ நைகமேயோ நைகமோ பாக்கியஹ புமாம் தத்வன் மகாபலஹம் ததா ஸ்கந்தாதி சத்வாரோ மகாவீரா மகாபலாஹ இந்திரம் ஹந்தும் த்ருதம் ஜக்முஸ் சோயம் தச்சரணம் யயோ சக்ர சாமரகனௌ பயம் பிராப்ய கிருஹாத் ததஹ யயோ ஸ்வலோகம் சகிதோ ந பேதம் யாதவான் முனே சபாலகஸ்து தத்ரீவ தஸ்தாவானந்த சம்யுதஹம் புரவன் நிர்பயஸ்தாத நானாலீலாகர பிரபு தஸ்மின் அவசரே தத்ர கிருத்திகாக்கியாச்சியம் ஸ்நாதும் சமாகதா பாலம் ததிருஷுஸ்தம் மகாபிரபும் கிரஹீதும் தம் மனச்சக்ருஸ் சர்வாஸ்தா கிருத்திகாஹ ஸ்திரியஹம் வாதோ பபூவ தாசாம் தத் கிரஹணே சாபரோ முனே தத்வாத சமனார்த்தம் ச ஷண்முகானி சகாரஹ பபௌ துக்தம் ச சர்வாசாம் துஷ்டாஸ்ஸா பவன் முனே தன்மனோகதிமாஜ்ஞாய சர்வாஸ்தாஹ கிருத்திகா சதா தமாதாய யுர்லோகம் ஸ்வகீயமுதிதா முனே தம் பாலகம் குமாராக்கியம் ஸ்தனம் தத்வா ஸ்தனார்த்தினே வர்தயாமாசுரீஷஸ்ய சுதம் சூர்யாதிக பிரபம் ந சக்ருர்பாலகம் யாச லோசனானாமகோச்சரம் பிராணேபியோபி பிரேமபாத்திரம் யஃப் போஷ்டா தஸ்ய புத்ரக யானி யானி ச வஸ்திராணி த்ரைலோகே துர்லபானி ச ததுஸ்தஸ்மை ச தாஃப் பிரேம்ணா பூஷணானி வராணி வை தினே தினே தாஃப் புஷுர் பாலகம் தம் மகாபிரபும் பிரசம்சிதானி ஸ்வாதூனி भोजयित्वा विशेषतः अथैकस्मिन् दिने तात स बालकृत्तिकात्वजः गत्वा देवसभां दिव्यां सुचरित्रं चकारः स्वमहो दर्शयामास देवेभ्यो हि महाद्भुतं स विष्णुभ्योऽखिलेभ्यश्च महोदिकरबालकः तं दृष्ट्वा सकलास्तेवै साच्युता सर्वयस्सुराः सर्षयस्सुराः विस्मयं प्रापुरत्यन्तं पप्रच्युस्तं च बालकं को भवानिति तच्छ्रुत्वा न किञ्चित् स जगादः स्वालयं स जगामाशु गुप्तस्थौ सूहि पूर्वत् इति श्रीशिवमहापुराणे द्वितीयायां रुद्रसंहितायां तृतीये चतुर्थे कुमारखण्डे कार्तिकेयलीलावर्णनं नाम तृतीयोऽध्यायः ओं कुमारखण्डं मून्रावदध्यायं पूर्ति ओम्।
2: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் குமாரகண்டம் நான்காவது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் நாரத உவாச தேவதேவ பிரஜாநாத தத கிமபவத் விதே பதேதானீம் கிருபாதஸ்து சிவலீலா சமன்விதம் பிரம்மோவாச கிருத்திகாபிர்கிருஹீதே வை தஸ்மின் சம்புதுதே முனே கஷ்சித் காலோ வியதீயாய புதேன ஹிமாத்ரிஜா தஸ்மின் அவசரே துர்கா ஸ்மேரானன சரோருஹா உவாச சுவாமினம் சம்பும் தேவதேவேஸ்வரம் பிரபும் பார்வத்யுவாச தேவதேவ மகாதேவ சுணுமே வதனம் சுபம் பூர்வ புண்ணியாதிபாரேன த்வம் மயா ப்ராப்த ஈஸ்வர கிருபயா யோகிஷு ஸ்ரேஷ்டோ விஹாரைஸ்தத் பரோபவ பிரதிபங்க கிருதோ தேவை சத்ரமே பவதா பவ பூமோ நிபதிதம் வீரியம் நோதரே மமதே விபோ குத்ரயாதம் ச தத்தேவ கேன தைவேன நிஹ்ருதம் கதம் மத் சுவாமினோ வீரியம் அமோகம் தே மகேஸ்வர மோகம் யாதம் ச கிம் கிம் வா சிசுர்ஜாதஸ்ச குத்ரஜித் ப்ரஹ்மோவாச பார்வதி வச்சனம் ஸ்ருத்வா பிரஹஸ்ய ஜகதீஸ்வரஹ உவாச தேவானாஹூய முனீம்ச்சாபி முனீஸ்வர மகேஸ்வர உவாச தேவா ஸ்ருத மத்வாக்யம் பார்வதி வச்சனம் ஸ்ருதம் அமோகம் குத்ர மே வீரியம் யாதம் கேன ச நிஹ்ருதம் சபயம் நாபதத் க்ஷிப்ரம் ச சேத்தண்டம் ந சார்ஹதி சக்தௌ ராஜா ந சாஸ்தாய ப்ரஜாபாப்யஸ்ச பக்ஷக சம்போ தத் வச்சனம் ஸ்ருத்வா சமாலோச்ய பரஸ்பரம் ஊஜுசர்வே க்ரமேணைவ த்ரஸ்தாரஸ்து த்ரஸ்தாஸ்து புரஸஃ ப்ரபோஹ விஷ்ணுருவாச தே மித்யாவாதினஃ சம்ஸ்து பாரதே குருதாரிகாஹ குருநிந்தாரதா சஸ்வத் த்வத்வீர்யைஶ்ச நிஹ்ருதம் ப்ரஹ்மோவாச த்வத்வீர்யம் நிஹ்ருதம் யேன புண்ணியக்ஷேத்ரே ச பாரதே ச நான்விதோ பவேத் அத்ர சேவனே பூஜனே தவ லோகபாலா ஊஜுஹ த்வத்வீர்யம் நிஹ்ருதம் யேன பாபினா பதித ப்ரமாத் பாதனம் தஸ்ய சோத்யந்தம் தத்தபம் கர்ம சந்ததிம் தேவாவூஜுஹு க்ருத்வா ப்ரதிஜ்ஞாம் யோ மூடோ அநாபாதயதி பூர்ணதாம் பாதனம் தஸ்ய பாபஸ்ய த்வத்வீர்யம் யேன நிஹ்ருதம் தேவபத்யவூஜுஹு யா நிந்ததி சுபர்த்தாரம் பரம் கச்சதி பூருஷம் மாதிருபந்துவிஹீனாச த்வத்வீர்யம் நிஹ்ருதம் யயா ப்ரஹ்மோவாச தேவானாம் வசனம் ஹ்ருத்வா தேவதேவேஸ்வரோ ஹரஹம் கர்மணாம் சாட்சினச்சாஹம் தர்மாதீன் சபயம் வஜஹம் ஸ்ரீ சிவ உவாச தேவேர்நிஹ்ருதம் கேன தத்வீர்யம் நிஹ்ருதம் த்ருவம் ததமோகம் பகவதோ மகேஷஸ்ய மம பிரபோஹ யூயம் ச சாட்சினோ விஸ்வே சததம் சர்வ கர்மணாம் யுஷ்மாகம் நிஹ்ருதம் கிம் வா கிம் ஞாதம் வக்துமர்ஹத ப்ரஹ்மோவாச ஈஸ்வரஸ்ய வச ஸ்ருத்வா சபாயாம் கம்பிதாசதே பரஸ்பரம் சமாலோக்ய க்ரமேணோஜுஃ புரா பிரபோஹ ப்ரஹ்மோவாச ரதேது திஷ்டதோ வீரியம் பபாத வசுதாதலே மயா ஜ்ஞாதமமோகம் தத் சங்கரஸ்ய பிரகோபதம் க்ஷிதிருவாச வீரியம் சோடுமசக்தாஹம் தத்வன்னோ ந்யக்ஷிபம் புரா அதோத்ர துர்வஹம் பிரம்மன் अचलां क्षन्तुमर्हसि वह्निरुवाच वीर्यं सोढुमशक्तोऽहं तव शङ्करपर्वते कैलासे न्यक्षिपं सद्यः कपोतात्मा सुदुःसहं गिरिरुवाच वीर्यं सोढुमशक्तोऽहं तव शङ्करलोक गङ्गायां प्राक्षिपं सद्यो दुःसहं परमेश्वर गङ्गोवाच वीर्यं सोढुमशक्ताहं तव शङ्करलोकप व्याकुलादी प्रभो नाथ व्यक्षिपं शरकानने वायुर्वाच शरेषूपतितं वीर्यं सद्यो बालोपभूवः अतीव सुन्दरः शम्भो स्वर्णद्याः पावने तटे सूर्यवुवाच रुदन्तं बालकं दृष्ट्वा आगममस्ताचलं प्रभो प्रेरिभक्कालचक्रेण निशायां स्थातुमक्षमः चन्द्रवुवाच रुदन्तं बालकं प्राप्य गृहीत्वा कृत्तिकागणः जगामस्वालयं शम्भो गच्छन् बदरिकाश्रमं जलमुवाच अमुं रुदन्तमानीय स्तन्यपानेन ताः प्रभो वर्धयामासुरीशस्य सुतं तव रविप्रभं सन्ध्योवाच अधुना कृत्तिकानां च वनं सम्पोष्य पुत्रकं तन्नाम चक्रुस्ताः प्रेम्णा कार्तिकश्चेति कौतुकात् रात्रिरुवाच न चक्रुर्बालकं ताश्च लोचनानाम गोचरं प्राणेभ्योऽपि प्रीतिपात्रं यः पोष्टा तस्य पुत्रकः दिनमुवाच यानि यानि च वस्त्राणि भूषणानि वराणि च प्रशंसितानि स्वादूनि भोजयामासुरेवतं ब्रह्मोवाच तेषां तद्वचनं श्रुत्वा सन्तुष्टः पुरसूदनः मुदं प्राप्य ददौ प्रीत्या विप्रेभ्यो बहुदक्षिणां पुत्रस्य वार्तां सम्प्राप्य पार्वती हृष्टमानसा कोटिरत्नानि विप्रेभ्यो ददौ बहुधनानि च लक्ष्मीसरस्वतीमेना सावित्री सर्वयोषितः विष्णुः सर्वे च देवाश्च ब्राह्मणेभ्यो ददुर्धनं प्रेरितस्य प्रभुर्देवैर्मुनिभिः पर्वतैरथ दूतान् प्रस्थापयामास सपुत्रो यत्र ताङ्गनान् वीरभद्रं विशालाक्षं शङ्कुकर्णं कराक्रमं नन्दीश्वरं महाकालं वज्रदंष्ट्रं मधोन्मदं गोकर्णास्यं दधिमुखं ज्वलदग्निशिखोपमं लक्षं च क्षेत्रपालानां भूतानां च त्रिलक्षकं रुद्रां च भैरवां चैव शिवतुल्यपराक्रमान् अन्यां च विकृताकारान् असङ्ख्यानपि नारद ते सर्वे शिवदूताश्च नानाशस्त्रास्त्रपाणयः कृत्तिकानां च भवनं वेष्टयामासुरुद्धुताः दृष्ट्वा तान् कृत्तिकाः सर्व भयविह्वलमानसाः कार्तिकं कथयामासुर्ज्वलन्तं ब्रह्मतेजसा कृत्तिका ऊजुः वत्स सैन्यान्यसंख्यानि वेष्टयामासुरालयं किं कर्तव्यं क्व गन्तव्यं महाभयमुपस्थितं कार्तिकेय उवाच भयं त्यजत कल्याण्यो भयं किं वा मयि स्थिते दुर्निवार्योऽस्मि बालश्च मातर केन वार्यते ब्रह्मोवाच एतस्मिन्नन्तरे तत्र सैन्येन्द्रो नन्दिकेश्वरः पुरतः कार्तिकेयस्य उपविष्टः समुवाचः नन्दीश्वर उवाच भ्रातः प्रवृत्तिं शृणु मे मातरश्च शुभावहां प्रेरितोऽहं महेशेन संहर्त्रा शङ्करेण च कैलासे सर्वदेवाश्च ब्रह्मविष्णुशिवादयः सभायां संस्थितास्तात् महत्युत्सवमङ्गले तदा शिवा सभायां वै शङ्करं सर्वशङ्करं सम्बोध्य कथयामास तवान्वेषणहेतुकं तप्रच्च तान् शिवो देवान् क्रमात्त्वत्प्राप्तिहेतवे प्रत्युत्तरं ददुस्ते तु प्रत्येकं च यथोचितं त्वामत्र कृत्तिकास्थाने कथयामासुरीश्वरं सर्वे धर्मादयो धर्माधर्मस्य कर्मसाक्षिणः प्रबभूवरः क्रीडा पार्वतीशिवयोः पुरा दृष्टस्य च सुरैशम्भोर्वीर्यं भूमौपपादः भूमिश्च अक्षिपद्वह्नौ वह्निश्चाद्रौ स भूधरः गङ्गायां सोक्षिपद्वेगाद् तरङ्गै शरकानने तत्र बालो भवस्त्वं हि देवकार्यकृतिप्रभुः तत्र लब्धकृत्तिकाभिस्त्वं भूमिं गच्छ साम्प्रतं तवाभिषेकं शम्भुस्तु करिष्यति सुरैः सह लभसे सर्वशस्त्राणि तारकाख्यं हनिष्यसि पुत्रस्त्वं विश्वसंहर्तुस्त्वां प्राप्तुं चाक्षमा इमाः नाग्निं गोप्तुं यथाशक्तशुष्कवृक्षस्त्वकोटरे दीप्तवांस्त्वं च विश्वेषु नासां गेहेषु शोभसे यथा पतन्महाकूपे द्विजराजो न राजते करोषि च यथा लोकं नाच्छन्नोऽस्मासु तेजसां यथा सूर्यकलाच्छन्नो न भवेन्मानवस्य च विष्णुस्त्वं जगतां व्यापि नान्यो जातोऽसि शाम्भव यथा न केषां व्याप्तं च तत्सर्वं व्यापकं नभं योगीन्द्रो नानुलिप्तश्च भागी चेत्परिपोषणे नैव लिप्तो यथात्मा च कर्मयोगेषु जीविनां विश्वारम्भस्त्वमीशश्च नासुते सम्भवे स्थितिः गुणानां तेजसां राशिर्यथात्मानं च योगिनः भ्रातर्ये त्वां न जानन्ति ते नराहतबुद्धयः नाद्रियन्ते यथा भेगास्त्वेकवासा च पङ्कजान् కార్తికేయ ఉవాచ భ్రాతస్సర్వం విజానాసి జ్ఞానం త్రైకాళికం జయత్ జ్ఞానీ త్వం కా ప్రశంసాతే యతో మృత్యుంజయా శివ కర్మణాం జన్మ ఏషాం వా యాసు యాసూచ యోనిషు తాసు తే నివృతిం భ్రాత ప్రాప్తువంతిహ సాంప్రతం కృత్తికా జ్ఞానవత్యశ్చ యోగిన్యః ప్రకృతే కళాః స్తన్యేనాసాం వర్ధితోహం ఉపకారేణ సంతతం ఆసామహం పోష్యపుత్రో మదంశాయోషితస్తిమాః తస్యాచ ప్రకృతేరంశాస్ తతస్తత్స్వామీ వీనిదః న మద్భంగో హే శైలేంద్రకన్యయా నందికేశ్వర సా చ మే ధర్మతో మాత యథే మా సర్వసమ్మతాః శంభునా ప్రేషితస్త్వం చ శంభోః పుత్రసమో మహాన్ ఆగచ్చామి త్వయా సార్ధం ద్రక్ష్యామి దేవతాకులం ఇత్యేవముక్త్వా తం శీఘ్రం సంబోధ్య కృత్తికాగణం కార్తికేయః ప్రతస్థేహి సార్ధం శంకర పార్షదైః ఇది శ్రీశివమహాపురాణే ద్వితీయాయాం రుద్రసంహితాయాం చతుర్థే కుమారఖండే కార్తికేయ అన్వేషణ నందిసంవాదవర్ణనం నామ చతుర్థోధ్యాయః. ఓం కుమారఖండం నాంగావద అధ్యాయం పూర్తి. ఓం
2: ఓం నమః శివాయ. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurveda, Madhyandina Shaka, Adhyayam 34.

சமஸ்தேந்திரவிந்திரேனா சாயஸ்தீர்த்தாட்சய பரோட்சேண பரோட்ச

0: செம்பொருளாம் சிவபெருமானுடைய அருளாலே இந்த வருஷம் திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற அனுபவத்திலே திருவம்பாவை 16வது பாடலை நாம் காண இருக்கிறோம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமான் சிவனுடைய திருவடியார்கள் வேண்டுவது வேண்டுங்கால் வேண்டும்படி அந்த இறைவன் அருள் செய்கிறான் என்கின்ற தன்மையை கூறுகிறார். எல்லா தேவதைகளும் அவரவர்களுடைய தொழிலை இயற்றுகின்றார்கள். அடியவர்கள் நினைத்த பொழுது அவர்களுடைய தன்மையையும் மீறியதாக அடியவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, அடியவர்களுடைய ஆணை எப்படி இருக்கிறதோ அதன்படியாக அந்த இயற்கையும் நடந்து கொள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பாடலினாலே நாம் எந்த அடியாரை காண இருக்கிறோம்? இதில் சொல்லக்கூடியது மழை. அந்த மழை எப்படி பொழிய வேண்டும், அந்த மழையானது நமக்கு எப்படி வர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் நாம் இஷ்டப்பட்டபடி நம்முடைய விருப்பத்திற்கு தக்கபடி விருப்பத்திற்கு இயைந்த சமயத்திலே விருப்பத்திற்கு இயந்த முறையிலே வந்த பொழுது ஆனந்தம் அதிகமாகிறது. அதே போலத்தான் இங்க மழை வேண்டும். அகாலத்திலே மழை இருக்கக்கூடாது, சரியான காலத்திலே மழை இருக்க வேண்டும். மழை எப்படி பொழிய வேண்டும், மழை எங்கு பொழிய வேண்டும், எப்படி பொழிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த மழையானது எப்படி வரும், தாபமகல அதாவது வெப்பு வெம்மை அகலுவதற்காக, நல்ல வெயில் அடிச்சால் மழை பொழியும், தாபம் அகலுவதற்காக வரும். சரி, இந்த மழை ஒரு இடத்துல மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும்தான் பெய்யுமா? கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த மழை இருக்கும். ஒரு வீதியில பெஞ்சு இன்னொரு வீதியில பெய்யாம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா அந்த வீதியில எல்லோருக்கும் பெய்யும், ஒரு வீட்டுக்கு மட்டும் மழை பெய்கிறதா? பொதுவாக இது எல்லாருக்கும், ஒருவருக்காக அல்ல, இது பலருக்காக இருக்கக்கூடியதாக இந்த மழை இருக்கிறது. இந்த மழை வந்தால் விளைச்சல் அதிகமாகிறது, பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, பசி பிணி மற்றவையும் போகின்றன, வளமை அதிகரிக்கிறது. மழை இல்லை என்று சொன்னால், மழை குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது பஞ்சம் முதலிய எல்லா விதமான கெடுதல்களும் ஏற்படுகின்றன. சரி, இது ஆக்கத்திற்காக வர வேண்டும். பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, சரி, அளவுக்கு அதிகமான மழை வந்தால் என்ன ஆகும்? என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் இந்த கிளவுட் பஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப உடனடியாக எங்கேயோ மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது, அழிவு ஏற்படுகிறது. இப்பொழுதுதான் பார்க்கிறோம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டுமே இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். மாதம் மாறி மழையென பெய்யுமாள் என்று எப்படி எப்படி பெய்ய வேண்டுமோ அப்படி மழை பொழிய வேண்டும். ஆக்கத்திற்காக பொழிய வேண்டுமே தவிர அழிவுக்காக மழையானது இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது, இந்த மழை நம்ம நினைச்சா நடக்குமா? நம்ம நினைத்த பொழுது மழை வருமா? இப்போ அடியவர்கள் இப்படித்தான் வர வேண்டும், எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் அடியவர்கள் கேட்பதாக கேட்கிறார். ஆனால் பொதுவாக நம்முடைய முயற்சியிலே வருமா? பல பேர் முயற்சித்து பார்த்தார்கள், இசையாலே மழை வருமா? மழையே இல்லை என்று சொல்லும் பொழுது இசையாலே மழை பொழிய செய்ய வேண்டும், ஏன்னா பஞ்சம் ஏற்பட்டது பல காலங்களுக்கு முன்னால், அப்படி ஏற்பட்ட பொழுது இல்லைன்னா மேல போய் மேகக்கூட்டத்தின் மேலே சில விதமான அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போடும் பொழுது மழை பொழிகிறதா? அந்த வேதிப்பொருள்களை போடும் பொழுது மழை பொழிகிறதா? பொழியலாம், ஆனால் நம்ம நினைத்தபடி அந்த மழையானது ஏற்படவில்லை. நாங்களும் பார்த்திருக்கிறோம், ஏற்படவில்லை. ஆக மழை நம்முடைய முயற்சியாலே ஏற்படுவது கிடையாது, இயற்கையாலே அல்லது நம்மை மீறிய ஒரு பொருளாலே மழையானது ஏற்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த விதமான குணங்களை, இந்த ஐந்து விதமான தன்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த அடியவருக்கு பொருந்தும்? அடியவரா? அடியவருக்கெல்லாம் தலைவனாக, நாயகனாக, இறைவனுடைய குழந்தையாக இருந்த ஒருவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். யார் அவர்? ஞான கடலையே ஞான பாலாக உண்ட அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த ஞான சம்பந்த பெருமானை ஏன் இதை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால், செக்கிழார் பெருமான் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு அஷ்டோத்திரமாவது சொல்லியிருப்பார். எல்லா இடத்திலையும், அந்த புராணத்தில இல்ல, பிற புராணங்களிலே வரும் பொழுதும், அதுவும் திருஞான சம்பந்தருடைய புராணத்திலே எங்கு பார்த்தாலும் பாடலுக்கு பாடல் அவருக்கு ஒரு பெயர் சூட்டி கொண்டு வருகிறார். ஆளுடைய பிள்ளையார், சிறப்புறத்து பிள்ளையார், அருமறை பிள்ளையார், சிறப்புற செல்வர், தேசுடை பிள்ளையார், ஞான ஆரமுதமுண்டார், ஞானத்து அமுதுண்டார், ஞான போனகம் செய்தார், ஞான போனகர், ஞானமுண்டார், மாமறை தலைவன், சொல்லின் பெருவேந்தர், வேதவாயர், பாலராவாயர், புகழி காவலர், புகழியர் இறைவன், புகழி வேந்தர், பூம்புகலி அண்ணலார், அப்படியே போய்கொண்டே இருக்கும். ஷண்பையர் பெருமான், காளிநாடுடைய பிள்ளை, சிறப்புறத்தவர், கௌனியர் பிரான், காழியர் இளையேறு, சிவபெருமான் தொண்டர், பூதி சாதனர், வண்டமிழ் விரகர், முத்தமிழ் விரகர், திருக்கழுவலத்தான், தவக்கொழுந்து, வள்ளலார், சிவக்கன்று, திருமகனார், புறமறித்தார் திருமகனார், சிவபெரு வந்து நீங்க எப்படி வேண்டுமானாலும் அதை சொல்லும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். தவக்கொழுந்து, சைவ சிகாமணி, ஞானமணி விளக்கு, ஞானத்தில் திருவுரு, பரசமய கோளரி, நான்மறையின் தனித்துணை, சைவ நீதி மாமரை சிறுவர், ஞான வட்டில் வன்கையன், சைவமிந்தர், சைவ முதல்வனார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி ஒரு அஷ்டோத்திரமாவது சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், முக்கியமாக இது நடந்த காரணத்தினாலே சமண மனமானது இந்த வேத நெறியிலே வந்த சைவ நெறியை கீழ்ப்படுத்தி, வேத நெறியை கீழ்ப்படுத்தி கிரகணம் சூழ்ந்ததை போலே ஏற்பட்ட பொழுது இதனுடைய ஆன்மா, இந்த வேத நெறியினுடைய ஆன்மா தவித்த பொழுது தனி ஒரு தலைவனாக நின்று அனைவரையும் கீழ்ப்படுத்தி புத்தர்களையும் சமணர்களையும் வென்று சைவ நெறியை வேத நெறி தாழ்த்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லும்படியாக நமக்கு இறைவன் தந்த கொடை சம்பந்தர் பெருமான். இந்த வாழ்வு சைவம் என்று சொல்லக்கூடிய நெறி தழைத்தது என்று சொன்னால் அதற்கு பெரிய காரணம் ஞான சம்பந்த பெருமான். யாராலேயும் இவரை எதிர்க்கவும் முடியாமல், அவருடைய அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீதியாக நேர்மையாக இதுதான் எங்களுடைய தத்துவம் என்று சொல்லும் பொழுது கிடையாது, இந்த தத்துவமே உயர்ந்தது என்று சைவ நெறியினுடைய சிறப்பை சொன்னவர் ஞான சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அவர்கள் மரத்தனமாக இதற்கு மாறுபட்டு இவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட இறை அருளாலே அந்த தீங்கிலே இருந்து மாறி வந்து அந்த தீங்கை தீங்கு செய்தவர்களுக்கே ஏவிவிட்டவர். திருமடத்திலே தீ வைத்த பொழுதும் கூட அந்த தீயானது பாண்டிய மன்னனுக்கு, கூன் பாண்டியனுக்கு பற்றும்படியாக செய்தவர். அது மட்டுமல்ல, அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் திருவிளையாடல்கள் நிகழ்த்தியவர். நமக்கெல்லாம் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான அனுபவத்தை கொடுத்தவர். இறந்து கிடந்த பெண்ணை மீண்டும் அந்த சாம்பலிலே இருந்து உயிர்ப்பித்தார். இறந்து கிடந்த வணிக மகனுக்கு உயிர் கொடுத்தார். இதெல்லாம் வந்து அத்தியுதமான செயல்கள். இறை நிலையிலே இறைவனே இவர் மூலமாக சைவ சமயத்தை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டான். ஆன காரணத்தினாலே இந்த ஐந்து குணங்களும் மழைக்கு எப்படி பொருந்துமோ அதே போல சம்பந்த பெருமானுக்கு பொருந்தும். அதனாலதான் செக்கிழார் பெருமான் இவரை அஷ்டோத்திரம் சொல்லல, சகஸ்ராமம் இருக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்ல. பார்க்கும் பொழுது முழுமையான தன்மையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், செக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்துல பார்த்தால் தெரியும், அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இவ்வளவு நாமங்களினாலே துதித்திருக்கிறார் அவரை. அது மட்டும் கிடையாது, இவரை முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் என்றே அருணகிரி பெருமான் பாடுவார். முருகனே வந்தார் என்று அவர் பாடுவார். ஆக மிக பொருத்தமான திருவடியாராக இன்றைக்கு நாம் இந்த பாடலிலே நாம் அவரை பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். முதல்ல சொன்னோம், தாபத்தை கெடுக்கக்கூடியது மழை, அதாவது நம்முடைய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக இந்த மழையானது இருக்கிறது. இது அருணகிரிநாதர் சொல்லும்போது தீமை பிணி தீரவும் வந்த குருநாதா என்று பாடுவார். அப்படி பாடும்படியாக இந்த சமணம் என்று சொல்லக்கூடிய அந்த பிணி அல்லது அடியார்களுடைய புணிகளையும் கூட நீக்க வந்தவர் தாப இந்திரிய தாப சபலம் அற என்று சொல்லும்படியாக வந்து தோன்றியவர் சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பொதுவாக பெய்யக்கூடியதாக இருந்தது. தான் மட்டும் அனுபவித்தார்னு சொல்ல முடியாது. அவர் மட்டும் ஞான ஆரம்பம் உண்டார், ஞான போனகர், அவர் மட்டும் அற்புதமாக இருந்திருக்கலாம், கிடையாது. மற்றவருக்கெல்லாம் செய்திருக்கிறார், சரித்திரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இங்கே சமண இருள் நீங்கும்படியாக, அந்த சமண தாபம் நீங்கும்படியாக வந்த மழை மட்டுமல்ல, எல்லோருக்கும் அருள் செய்த மழை இது. இப்படிப்பட்டவர் இது இன்ன ஜாத்தியார் இன்ன குலத்தார் இப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அவரிடத்துல இந்த சைவ நெறியை தழைத்தோங்க வைத்தவர். பிணி பஞ்சத்தை எப்படி நீக்குமோ மழையானது, அதே போலத்தான் பசிப்புணியை நீக்கியவர் பஞ்சம் வந்த பொழுது இறைவனிடத்திலே படிக்காசு பெற்று அனைவருக்கும் அமுது செய்வித்தவர். அது மட்டும் கிடையாது, பஞ்சமாக நமக்கு அந்த வேத நெறிக்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தான் ஒரு மிகப்பெரிய மழையாக வந்து தடைப்பிக்க செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். இது ஆக்கத்திற்காக வந்தது, அழிவுக்காக வந்த மழை கிடையாது. சம்பந்த பெருமான் என்கின்ற மழை ஆக்கத்திற்காக வந்தது, யாரையும் அழிப்பதற்காக அல்ல. ஆனால் சில சமயங்களிலே மரக்கருணையும் ஏற்பட்டிருக்கிறது. வாதிலே புத்தர்கள் எல்லாம் வாதிடும் பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் மறுக்க, இவருக்கு தீங்கு செய்ய நினைத்த பொழுது அந்த தலையானது வேறுபடும்படியாக இறைவனிடத்திலே கேட்டவர் மரக்கருணையும் காட்டியிருக்கிறார் நகநந்தி என்று சொல்லும்படியாக. நம் முயற்சியால இது நடப்பது கிடையாது மழையானது, அதே போலத்தான் நம்முடைய தன்மையால ஞானசம்பந்தர் வரல, இறைவனுடைய கருணையாலே வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். இவ்வளவு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இத நான் மழை என்று நான் சொன்னதுனால சரியா இருக்குமா? வள்ளலார் பெருமான் பாடும் பொழுது, மிடியுரை இணைத்தான் கடைக்கணித்து உனக்கு உள் விளங்கு அடிமுடி என்றாய் வடிவிலா கருணை வாரியே மூன்று வயதினில் அருள் பெற்ற மணியே என்று பாடுவார். செக்குளார் பாடும் பொழுது சொல்வார், உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழி என்று பாடுவார். உள்ளே இருந்து எழுந்த ஞான திருமொழியாக இவர் மேகமாக நின்று அவர் பாயின் மூலமாக மழை போலே இந்த தேவாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னார். பல்லுயிரும் கழிகூற தம் தாம் பாடல் என்று சொல்லும்படியாக, கலை ஞானத்து ஆழிய கடலே கடலாக இருந்து அங்கிருந்து மழை பொழியும்படியாக தோன்றியவர். மலர் ஞான பொறையணி முகிலே, கடல் சொல்லியாச்சு முகிலை சொல்லியாச்சு, இவர் வாயிலே இருந்து அப்படியே கொடுக்கும்படியாக புழிந்து எழுந்த உயர்ஞான திருமொழி என்றும் சொல்லிவிட்டோம். அவனி விசை மழை பொழிய உணவு மல்கி அனைத்து உயிரும் துயர் நீங்கி அருளினாலே புவனமெல்லாம் பொலிவெய்தும் காலமெய்த என்று செக்கிழார் பெருமான் பாடுவதைப் போலவே உலகமெல்லாம் சிறக்கும்படியாக வந்தவரும் ஞான சம்பந்த பெருமார். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேயர் பொன்னஞ்சிலம்பி சிறப்பி திருப்புருவம் என்னை சுலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிதா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருளே என்று கடலாக வேத கடலாக ஞானக்கடலாக இருந்த இவர் எழுந்து வந்தார். பாலுண்டு ஞானப்பால் உண்டு எழுந்து வந்தார். அவரே என்ன சொல்லலாம், உடையார் என்றும் சொல்ல முடியும். என்ன உடைய, நம்முடைய குற்றத்தை எல்லாம் குறையெல்லாம் நீக்கும்படியாக அருள் செய்தவர். மின்னி பொலிந்து என் பிராட்டி திருவடி மேல் என்ன அப்படி விட்டிடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லும்படியாக பிரகாசம் கொடுக்கும்படியாக வந்த மழை. என்ன பிரகாச மழை, ஞானம் மணி விளக்கு என்று சொல்லும்படியாக சுருதியின் ஒளியாக, இதெல்லாம் செக்கிழார் பெருமானுடைய திருவார்த்தைகள். அவரும் சொல்லுவார், பேருணர்வில் பொலிகின்ற பிள்ளையார் என்று சொல்லுவாரே, அப்படி இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லும்படியாக எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியான ஒளியோடு இருந்தவர் ஞானசம்பந்த பெருமான். சிலம்பி பொன்னஞ்சிலம்பி சிலம்பி, திருவடி என்பது அம்பிகையினுடைய திருவடி என்பது அருளாக இருக்கிறது. இவருடைய அருளாக சிலம்பி என்று சொல்லும்படியாக, அதாவது ஓசையிடும்படியாக ஞானத்தையே ஞான பாடல்களாக நமக்கு கொடுத்தார். ஆக சிலம்பி பாடல்கள் அந்த சிலம்புதல். முன்னிக்கடலை மழை என்று சொல்லும்படியாக பதிக மழையாக நமக்கு கொடுத்த மேகம் இவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர குறைவில்லை என்று சொல்லும்படியாக நாம் உய்வடையும்படியான பதிக மழைக்கு கொடுத்த பெருமழை ஞானசம்பந்த பெருமான். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் என்று திருக்கோளிலே பாடுவாரே, நமக்கு சொன்னவர் பதிக மழை பொழிந்தவர் ஞானசம்பந்த பெருமான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சக நைந்து நினைவில் நாள்வரும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பாரே, அப்படி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் ஞானசம்பந்த பெருமான் மழையாக இருந்தார். அது மட்டுமல்ல, மழை வேண்டி பதிகம் பாடுகின்றோமே, திருவையாற்று பதிகம் பாடுகின்றோமே, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில், பலம் வந்த மடமார்கள் நடமாட முழவதிர மழையின் ரஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்பார்க்கும் திருவையாறே என்று சொல்லும்படியாக எந்த திருப்பதிகத்தை பாடினால் மழை கிடைக்கும் என்கின்ற சம்பிரதாயம் மட்டுமல்ல, நாம் அந்த பாடல்களை பாடுகிறோமே மழை பொழிவதற்காக, அந்த பாடலை கொடுத்தவரே ஞானசம்பந்த பெருமான். நிஜமான மழையும் கொடுத்தார், நிஜமான பசி புனியையும் போக்குகிறார், நிஜமான வெப்ப நோயையும் போக்கினார். இப்படியாக நம்முடைய உலகாதயத்திலே இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய, உலகத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி மட்டுமல்ல, உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி, ஞானத்திற்கு ஏற்படக்கூடிய தாபம், இவற்றையெல்லாம் போக்கி ஞானம் மழையாக வந்தவர். நாம் முதல்லே நம்ம பார்த்தோம், இது தனி ஒருவருக்காக வந்த மழை அல்ல. திருப்பாலாச்சிரமத்திலே கொல்லி மழவன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு மகள். முயலகன் நோய் பீடித்திருந்தது, மணிவளர் கண்டரோ என்று சொல்லும்படியாக பதிகம் பாடி அவற்றை தீர்க்கிறார். திருவாவடுதுறை போகும் பொழுது தந்தை வேள்வி செய்வதற்காக பொன் வேண்ட வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பலிபீடத்திலே இறைவன் இவருக்கு அருள் செய்யும்படியாக பொற்கிழியை கொடுக்கிறார். பூதகணம் கொண்டு வந்து கொடுக்கிறது. திருமருகன் அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். யாரோ ஒரு பெண், இந்த மழை எப்படி எல்லாருக்கும் பெய்யன மழை பெய்யுமோ அதே போல ஏதோ ஒரு வணிக பெண் தான் மனம் செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தந்தை வாக்கு கொடுத்தார் என்பதற்காக தன்னுடைய மாமன் மகனை அங்கே அழைத்து கொண்டு வந்த பொழுது இறந்து விட்டான் அந்த மாமன் மகன். அப்பொழுது அந்த வணிகர் அந்த பெண்ணினுடைய துயரத்தை நீக்குவதற்காக பதிகம் பாடி உயிர் பெற்ற பாம்பு கடித்து எவன் இறந்தானோ அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார். படிக்காசு பெற்றார் திருவேலி மலையிலே அமுது அடியாருக்கு அமுது செய்வதற்காக, அவர் சாப்பிட கிடையாது. திருமறைக்காட்டிலே போனார், எல்லாரும் போக முடியாது இருந்த அந்த கதவுகளை மீண்டும் திறக்கவும் அடைக்கவும் பாடும் பொழுது அடைக்க பாடினார் ஞானசம்பந்த பெருமான். பாண்டி நாட்டில பார்த்த அந்த சமணமெல்லாம் நீங்கும்படியாக செய்தார். தீயிலே ஏடுட்டார் அனல்வாதமாக, நீரிலே ஏடுட்டார் புனல்வாதமாக, அது திருவேடகத்துல போய் கரையேறியது. இப்போ அத்தனை பேரும் தன்னுடைய உண்மையான வேத நெறி செய்வ நெறி எது உண்டோ அதை சாதாரணமான காமன் மேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமான மக்கள், ஒரு சாதாரணன் ஒரு பாமரன் அறிய வேண்டும் என்றால் அதற்காக அருள் செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் மிக இயல்பாக நடத்தி காட்டியவர் சுவாமி ஞானசம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அங்கம் பூம்பாவை அந்த வரலாறு ஒன்றே போதும், அங்கம் பூவாவை அந்த வரலாறு ஒன்றே போதும். பெண்ணை அந்த சிவனேசன் செட்டியார் மயிலாப்பூரிலே இவருக்கே மனம் செய்விக்க வேண்டும் கேள்விப்படுகிறார். ஆஹா, இப்படிப்பட்டவர் பாண்டிய நாட்டிலே சமண மதம் போனது, சைவ சமயம் தழைத்தோங்கினதுன்னு கேள்விப்பட்டார். அவருக்கே என்னுடைய மகள் என்று மகளிடத்திலே சொல்லுகிறார். அந்த மகளும் கன்னிமாடத்திலே இருந்து இவருக்காகவே வளர்கிறாள். ஆனால் அந்த இறைவனுக்காக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரனுக்காக பூத்தொடுக்கும் பொழுது அறவம் தீண்டி இறந்து பெற்றாள். ஆனால் இருக்கிறாள் என்பதாக அந்த அஸ்தியை அந்த வீட்டில வைத்து அவளுக்கு மகளுக்கு என்ன என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் சிவனேசன் செட்டியார். வருகிறார் அங்கிருந்து, வரும் பொழுது ஒவ்வொரு தலமாக திருவான்மையூரை ஒவ்வொரு தலமாக அப்படி பார்த்து கொண்டு வந்த பொழுது அவரை அழைக்கிறார் திருமயிலாப்பூருக்கு, திருமயிலைக்கு அழைக்கிறார். அங்கே கொண்டு வந்து எதிரே வைக்கிறார்கள். வானவர்களும் கூட சேக்கலார் பாடும் பொழுது சொல்லுவார், கொண்டு வந்து அந்த சாம்பல் அஸ்தியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைக்கும் பொழுது எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணிட்டார், ஆகா அப்படியா, சரி இது உயர்கதை கிடைக்கட்டும்னு கிடையாது, மீண்டும் எழுப்ப வைத்தார். பாடல் பாட பாட இதுல இன்னொரு சிறப்பு உண்டு, செக்கிலார் பெருமான் அதை சொல்லுவார். அந்த பாடல் அடியார்களுக்காக இருந்த பாடல் என்று சொல்லுவார். அடியார்கள் இந்த அடியார்களை எல்லாம் பார்க்காமல் இந்த விழாவை எல்லாம் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லும்படியாக அடியவர்கள் நம்ம இந்த என்ன கருத்து இந்த வருஷத்திலே நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ திருவம்பாவைக்கு அதுக்கு பொருத்தமாக அந்த கருத்தை பாடும்படியாக ஞானசம்பந்த பெருமான் பாடினார். நம்ம இங்க எடுத்து பார்க்கும்படியாக மண்ணினில் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் என்று சொல்லுவார். கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார் நல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சொல்லும்படியாக அப்படி மட்டிட்ட என்று சொல்லும்படியாக போதியோ பொம்பாவா என்று சொல்லி ஒரு சாம்பலானது மீண்டும் உயிர் பெற்று வரும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இந்த மழையை விட உயர் ஞான கருணை மழை ஞான சம்பந்தம் பெறுவார். அதை விட பொருத்தமாக இந்த பாடலுக்கிறம எதையாவது சொல்ல முடியுமா? இதை விட இன்னொரு இறுதியான சிறப்பு உண்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவருடைய பதிகங்களை படித்தாலே, ஆனால் அங்கே தான் மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் சிவநாடு கொடுத்தருளினாரே, சிவப்பேறு கொடுத்தருளினாரே, பெருநல்லூர் அந்த திருமணத்திலே அத்தனை பேருக்கும் கொடுத்தாரே, அறுவகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் கூறுமறை முனிவர்களும் கும்பிட வந்தடைந்தாரும் வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெருஞ்சோதியினுள் எல்லாரும் புக்கவர்ப்பின் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த சிவபெருமானுடைய அந்த கைலை பெருவெளியை காட்டி கொடுத்தாரே, சேர்த்து கொடுத்தாரே, அந்த ஞான சம்பந்த பெருமானே பெருமழை. அவரே இதற்கு பொருத்தமான தன்மையிலே இந்த திருவம்பாவைக்கு சொல்லப்படுவதாக மழையாக தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னொருனே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று ஞான சம்பந்த பெருமானை நினைவுபடுத்துவதாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது என்பதை நினைத்தோம். ஞான சம்பந்த பெருமானை நம்முடைய குருவை வணங்குவோம். ஞானம் கொடுக்கட்டும், அடியார் மக்களிலே நமக்கு பக்தியை கொடுக்கட்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya. Vilvashtakam.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம்யமானோ சிவாந்தோ பிரதிஷ்டர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் வேதா லெக்சர்ஸ். டைட்டில் இஸ் விக்ருதி பாதா, எ லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் வேதாஸ் இன் இங்கிலீஷ், பிரசன்டட் பை வேத சம்மேளனம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்வர வர்ணக்ரம, இந்த ஸ்வர ஐ டோல்ட் யூ திஸ் அனுதாத்தா, உதாத்தா, ஸ்வரிதா அண்ட் பிரச்சயா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ வேர்ட் லைக் பிரஜாபதி, பிரஜாபதி பிர இஸ் அனுதாத்தா, பிரஜாபதி பா இஸ் ரைஸ்ட் அண்ட் தி இஸ் பிரச்சயா. So it has got all the four swaras in this particular word Prajapati. And one has to be very careful in the actual swaras, because the swara may give rise to totally different results. Normally in the Vedas they give the example of Tvashta performing an yajna. This Tvashta was performing an yajna where he wanted a person to come out of the yajna who will go and kill Indra. That was his intention. So from the yajna, he wants to generate a person who will kill Indra. So he wanted to pray for that particular thing, for this person to come out. But when he recited the mantra, he just only varied the swara. Indra Shatrur Vardhasva and Indra Shatrur Vardhasva, that is what he recited. Then what happened? Just by changing the swara, the person who came out of the yajna, he came. But instead of him killing Indra, got killed by Indra. Just by a variation in the swara, changed the result totally diametrically opposite. So that is how we have to handle Veda mantras. When they say swaras are important, by reading it from a tape or a book, we don't know whether it is correct or not. That's why I said, you should learn it from a Shrotriya, the one who learned from a guru, who is a Shrotri himself, learn from him.

திருவம்பாவையிலே நான்காவது பாடலை பார்க்கிறோம். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோம், வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்றோமே, காலத்தை போக்காதே, விண்ணுக்குறுமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று ஆமாட்டோம், நீயே வந்து எண்ணிக்கரையில் துயிலேலோர் இம்பாவா என்று நான்காவது பாடல். இல்லை, ஒரு அழகு என்னன்னா ஒரே ஒரு விழிச்சல் மட்டும்தான் இருக்கும், ஒன்னித்துல நகையாய் அழகுதான், வேற எதுவுமே இருக்காது. இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு ஒரு நயன்மாரை இங்கே சுட்டி காட்டுகிறது. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய கதை வரும். அவருடைய கதையையே பத்தே பாடல்ல சேர்க்கலார் முடிச்சுட்டார். ஆனா அவருடைய கதை மூன்று நயன்மாருடைய இடத்துல வரும். இது ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கா? பத்தே பாடல் இவருடைய கதை நயன்மார், இவருடைய இன்னொரு நாயன்மார் கதையில இவர் நாயன் இவருடைய கதையும் வரும், இன்னொரு பெரிய சரித்திரத்துல இவருடைய கதை வரும். இது மாதிரி மூன்று நாயன்மாருடைய சரித்திரத்துல இவர் கதை வரும். இவர் கதை பத்தே பாடுதான், பத்து முத்துக்கள் அவ்வளவுதான். அதான் ஒன்னித்திலம் இல்லையா, உண்மையான ஒளிபொருந்திய முத்துக்களை முத்து நகையாக கொண்டிருக்க, அதாவது அணிகலனாக

0: அணிந்திருக்கக்கூடிய பெண். முத்துக்களை யார் ஆவரணமாக போட்டுக்கொள்ள முடியும்? ஒருத்தர் தான். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. யானை தந்தம் உடையது, யானைகள் பெருமையாக உடையது சேரநாடு. சோழ வளநாடு சோருடைத்து, தொண்டைநன் நாடு சான்றோருடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து. பாண்டி நாட்டுக்கு முத்துக்களாலே பெருமை. இந்த காலத்தில் அல்ல, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக கூட இங்கிருந்து கிரேக்க நாடு இதுக்கெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. கடல் வாணிகத்தில் பாண்டி நாட்டினுடைய முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே பாண்டிய மன்னர்களுக்கு தான் அதிலே மிகச்சிறந்த கொற்கை முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய துளையிடப்படாத முத்துக்கள், மன்னர் முத்துக்களாக சிலவை மட்டுமே அளிக்கப்படுகின்றன. வேற யாரும் அணிந்து கொள்ள முடியாது. பெரிய முத்துக்களாக இயற்கையாக வரக்கூடிய முத்துக்கள் பாண்டிய மன்னர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அப்படி பாண்டிய மன்னர்களே அணிந்து கொள்ளும்படியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒளி பொருந்திய முத்துக்களை நகையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நயன்மார் வேற யாரும் கிடையாது, நின்ற சீர் நெடுமாறனாயனார் என்று தன்னுடைய பெருமையினாலே தான் ஒரு தனி நாயகராக இருந்து ஒரு புராணத்திலேயும், மங்கையர்க்கரசியாருடைய புராணத்திலேயும், ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலேயும், மூன்று புராணங்களிலேயும் வரக்கூடியவர் இந்த நாயன்மர் நின்ற சீர் நெடுமாற நாயனார். இவரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா ஆரம்பிப்பார். தடுமாறும் நெறியதனை தவமென்று தம்முடலை அடுமாறு செய்து ஒழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகோடும் நிகழ்ந்ததால். நம்ம இப்ப எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் இருக்கிறதே திருவம்பாவையிலே திருவடியார் என்று, இதுதான் அடியார்களோடு சேர்ந்த பொழுது நாம் உயர்வடைகிறோம். யானை அதுக்கு ஒரு பெரிய குணம் என்னன்னா, தன் கீழே வந்திருக்கக்கூடியவர்களையும் காலுக்கு கீழே இருப்பவரையும் எடுத்து தலை மீது வைத்துக் கொள்ளும். திருவடியார் திருவடியை அடைந்தால், அடியார்களுடைய திருவடியை நாம் அடைந்தால், அவர்கள் தமக்கு மேலே நம்மை ஏற்றித் தருகிறார்கள். இங்கே சிவபரத்தை சிவபதத்தை எம்பிரானை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். இதோட பெரிய ஒரு பாக்கியம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இறைவனையே நமக்கு கொடுக்கக்கூடிய தன்னை அடியவர்களுக்கு மட்டுமே உண்டு. அது எப்படி கிடைச்சது? இவருக்கு இவ்வளவு பெரிய நின்ற சீர் நெடுமாற கூன் பாண்டியனாக இருந்தவர் நின்ற சீர் நெடுமாறனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடந்துதான்? அமன்மலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ், அதெல்லாம் அந்த வலையிலே சமண மதத்திலே அந்த வலையிலே அகப்பட்டு கடந்தவரை விடுவித்தவர் தமிழ் விரகர் ஞானசம்பந்த பெருமார். வினை மாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் கூன் பாண்டியனாக இருந்தவர் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலே அவர் கழல் அடைந்த காரணத்தினாலே நின்ற சீர் நெடுமாறனாக ஆனாரே, பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால் என்று பாடும்படியாக உலகம் ஏழும் வழுத்தக்கூடிய பெருமையை வாழ்த்தக்கூடிய புகழை அடைந்தாரா நின்று சீர் நெடுமாறனாயனர். அவர்தான் ஒன்னித்தில நகையாய். இன்னொன்னு உண்டு, அவர் ஆபரணம் அணிந்து கொள்ளுகிற, நான் ஏதோ சரித்திரம் சொன்னேன் நினைச்சுக்க வேண்டாம். இது பாண்டியர்களுக்கு தான் இங்க உரிமை உண்டு, நான் என்னமோ ஹிஸ்டரியில இருந்து எடுத்தேன் சொல்ல வேண்டாம். சேக்கிழார் பெருமான் பாடுவார். அவர் எப்படி இருக்கிறார்? அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, இது ரெண்டாவது பாட்டு, நாம சொன்னது முதல்ல சொன்னது முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டுலயே தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறமளித்து சொன்னாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன் ஆரம் அணி மார்பிற் புறவலனார் பொலிகின்றார். பொன்னித்தில நகையாய் பொன் ஆரம் அணி மார்பிற் புறவலனார் பொலிகின்றார். இதுல என்ன சிறப்பு? இந்த பாடலையும் சேர்க்கிறார் பெருமான். ஆளுடைய பிள்ளையார் அருளாலே, ஆளுடைய பிள்ளையார் இவர் தான் இந்த இடத்தை சொல்ல, இதைத்தான் வள்ளற் பெருமான் எடுத்துக்கொள்வார். ஆளுடைய பிள்ளையார் அருளாலே இதை திரு திருவி பல இடத்துல சொல்லுவார் சேர்க்கிறார் பெருமான். தென்னாடு சிவம் பெருக, அதான் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. இப்பெல்லாம் அதனாலதான் என்ன ஆகுறதுன்னா, மேல கேட்டா அவன் வந்து நாங்கள் எந்த விதமான சமயத்துக்கும் ஆட்படாதவர்கள். இவரும் உருப்படியா பண்றது இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறதும் கிடையாது. பல நாடுகள் இதுதான் எங்களுடைய அரசாங்க சமயம் என்று கொண்ட பொழுது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதுலயாவது அந்த ரிலிஜனையாவது ஃபாலோ பண்றாங்க. நம்ம இதுல எதையுமே பண்றது இல்ல, இருக்கிறதையும் விட்டுறோம் நம்ம நாட்டுல. அதான் நம்ம உயர்வாக இப்பொழுது இருக்கிறது. தென்னாட்டிலே சிவ நன்னெறி நடக்கும்படியாக வளரும்படியாக செய்தவர் யாருன்னா நின்று சீர் நெடுமாறனாயனார். தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறமளித்து. இப்ப சிவ நெறியிலே நின்ற பொழுது இறைவன் அருளாலே செங்கோலும் உயர்ந்து வருகின்றது. சொல் நாம நெறி போற்றி, அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த செய்வ நெறியை போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட ஒன்னாரம் அணிமார்வர் புறவலனார் புரிகின்றார் என்று அப்படி இந்திரனை போலே புரியக்கூடியவராக இருக்கின்றாரா? அதனால உன்னித்தில நகையாய் அடுத்தது உண்டு. இவர் இந்த நகை மட்டுமே போட்டுக்கல, இத செக்குலார் இன்னும் பல இந்த பல விஷயங்கள் சொல்லுவார். இணையே கடும் சமர் விளையே இகல் உழந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மதையானை பஞ்சமனார் படை குடைந்து முனையளித்து வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனைய நருந்தொடை வாகை பூலியர் வேம்புடன் புனைந்து என்று வாகை மாலையையும் வேம்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார். சோழர்களை தோற்கடித்த காரணத்தினாலே அவருடைய வேப்ப மாலைகளையும் அணிந்து கொண்டவராக இருக்கின்றார். பொன்னித்தில் நகையாய் சரி வரப்பற்றி போல சொல்லியாச்சு. அடுத்தது எப்படி பொருந்தோம்? இன்னும் புலர்ந்தின்றோம். புலர்வுன்னா என்ன? புலருதன்னா என்ன? விடியல் வருகிறது. விடியல் என்ன? விடியல் வருகிறது. இதெல்லாம் திருவம்பாவையிலே உள்ளுரை பொருளாக அது சொல்லப்பட்டிருக்கும். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே வரும் பொழுது கோழி இந்த கோழி சிலம்ப சிலம்பும் குருகங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கங்கும் என்று சொல்லும்படியாக இதெல்லாம் ஏதோ கோழி இந்த குருவிகள் கத்தினது இல்ல நார கத்தினதுன்னு கிடையாது. இதே உள்ளுரை பொருள் உண்டு, பார்க்கலாம். சமயம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம். இங்கே சொல்லக்கூடிய உள்ளுரை பொருள் என்ன? இன்னம் புலர்ந்தின்றோ என்றால் உதயமாவது. என்ன உதயமாக வேண்டும்? ஞானம் உதயமாக வேண்டும். உண்மையான அறிவு வெளிப்பட வேண்டும். எது உண்மையான அறிவு? தடுமாறும் நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு என்று பாடுவார். முதலே ஒரு பாடல் சொன்னேன் இல்லையா, தடுமாறும். எடுத்த உடனே முதல் பாடல் இந்த நின்றசீர் நெடுமாறு நாயனார் புராணத்தில் சேர்க்கலார் பாடக்கூடியது. தடுமாறும் நெறியதனை தவம் என்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு என்று பாடுவார். இப்ப அமன் வலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த சமண மதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, உண்மை ஞானம் இல்லாதவராக இருளிலே அறியாமையிலே கிடந்திருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்லும் இன்னும் புலர்ந்தின்றோ. இன்னும் ஞான பானுமான அந்த ஞானோதயம், சிவனறியே நன்னறி என்று சொல்லக்கூடிய ஞானோதயம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இன்னும் புலர்ந்தின்றோ. வண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. வண்ணக்கிளிமொழின்னா எந்த இடத்துல பலவிதமான பொருள் உண்டு, நயங்கள் ரொம்ப அழகா உண்டு. வண்ணக்கிளிமொழியார் யார்? வண்ணக்கிளிமொழியார்னா பெண்கள் சாதாரணமா. வண்ண அதாவது நிறமும் அதற்கு தகுந்த பேச்சும் உடைய கிளி போன்ற பேச்சுக்களையும் உடையவர்கள். இது எது சொல்லலாம்? உங்களுடைய மனைவியார்னு சொல்லலாமா? பொருந்தாது. இதை யார சிறப்பா சொல்லலாம்? வண்ணக்கிளிமொழின்னு சைவ நன்மரபில் வந்த மங்கையர்க்கரசியார் என்று சொல்லும்படியாக மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று அவரை சொல்லலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதோட சிறப்பு என்ன? அடுத்த வரி வரும்பொழுது மங்கையர்க்கரசியார் என்று சொல்லிவிட்டார் வண்ணக்குளிமொழியார். வண்ணக்குளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று சொன்னா மங்கையர்க்கரசியார் மாதிரி எத்தனை பேர் இருந்தார்னு வரணும்? கிடையாது. மங்கையர் அந்த வண்ணக்குளிமொழியார் கமா எல்லாரும், அத வண்ணக்குளிமொழியாரும் மற்றவர்களும் வந்தார்களான்னு கேட்கணும். அப்படின்னு அந்த எல்லாருங்கிறதுக்கு என்ன பொருள்னு வரும். மற்ற மனைவி சொன்னா அது வந்து சரியா பொருந்தாது. அதை பற்றி இங்க குறிப்புகளும் இந்த சரித்திரத்துல கிடையாது. அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? வண்ண கிளிமொழின்னு சொன்னால் சம்பந்த பெருமானை இங்க சொல்லப்படும். அது என்னங்கிறது? சம்பந்த பெருமான் அவரும் நாயகி பாவத்தில் இருந்து பாடியிருக்கிறார் சொல்லலாம். இரண்டாவது அப்பாவை பற்றி, அப்பாவிடத்திலே யாரு பாலூட்டி நான் உனக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கும் பொழுது சம்பந்த பெருமான் உள் நிறைந்து பொழிந்தெழுந்த உயர் ஞான திருமொழியார் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். உள்ளிருந்து வரக்கூடிய உயர் ஞான திருமொழி உடையவர். இந்த திருமொழி யாருடைய திருமொழி? இறைவன் சொன்னதை சொல்லக்கூடியவர். கிளி சொல்லுவதைப் போலவே இறைவனுடைய இந்த ஞான அனுபவத்தை இங்கே அவனுடைய வார்த்தையாக, அவன் நாதன் தன் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, நம் வார்த்தை அல்ல, இது நாதன் தன் திருவார்த்தையாக அவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர். அதனாலதான் உள்நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழியார் என்று பாடுவார். சம்பந்த பெருமானை சொன்னால் பொருத்தமா இருக்கும். இன்னொன்னு உண்டு, இறைவன் என்னுடைய உள்ளத்தையே கவர்ந்த கைவன் என்று முதலே தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொறிபூசி பொடிபூசி என் உள்ளல் கவர் கழிவன் என்று நாயகி பாவமாகவும் கொள்ளலாம். என்னுடைய மனத்தை கவர்ந்த கழ்வனாக இருக்கின்றான் என்று. அதுக்கப்புறம் பல இடத்துல நாயகி பாவத்தில் இருக்கிறார், அதை பிற இடங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நாயகி பாவத்தில் இருந்த சம்பந்த பெருமார் வண்ணக்கிளி மொழியார். சரி, அப்படின்னா எல்லாருங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பந்த பெருமார் தனியா வரல மதுரைக்கு, அவரோடு பெரிய அடியவர் கூட்டம் வந்தது. அந்த அடியவர் கூட்டம் எல்லாரும் வந்தாரோ எதுக்காக? இன்னம் புலர்ந்தின்றோ, உங்களுக்கு ஞானோதயம் அப்ப ஆகல, சமண மதத்திலே இருந்தீர்கள், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சம்பந்தரும் மற்ற அடியவர்களும் வந்தாரோ? ஏன் மங்கையர்கரசியார் எடுத்துக்கொள்ள முடியாது, மங்கையர்கரசியார் கூட இருக்கிறார். அதனால வெளியே இருந்து வந்தவர்களாக சம்பந்த பெருமான மற்ற அடியவர்களும் வந்தார்களோ, எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே. அவர்கள் எப்படி வந்தார்களா? அடியவர்கள் எல்லாம் திருநீற்று தொண்டர்குலாம் பெருகி வர அருள் பெருக வரி ஞானத்து அமுதுண்டார் அணைகின்றார் என்று, ஞான அமுதுண்டை என்று அந்த சம்பந்த பெருமான் வருகின்றார் என்று சேக்கலார் பெருமான் பாடுவார். இப்ப எல்லாரும் வந்தார்கள், நாங்கள் அத்தனை அடியவர்கள், ஒத்த ரெண்டு பேர்ல ஏராளமான அடியவர்கள் இருக்கிறார்கள், அந்த அடியவர்கள் எல்லாம் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே, என்ன செய்யாதே, நீ அது வரைக்கும் இந்த இடத்துல இருக்காதே, தயாராறு சம்பந்த பெருமானை பார்ப்பதற்கு என்று சொல்வதை போலவே எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம். அவ்வளவும் கண்ணை துயின்று அவனே காலத்தை போக்காதே. அடுத்தது இன்னொன்று, கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில். நீ என்ன பண்ண வேண்டும்? இவருடைய பெருமைகளை, சம்பந்தர் பெருமையையும் அடியார் பெருமையும் சிவனுடைய பெருமையையும் இவர்கள் பாட நாங்கள் பாட, எண்ணிக்கொடு உள்ளகா சொல்லுவோம், அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே, விண்ணு குறமர்ந்தே வேத விடுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோமால். சம்பந்த பெருமானுடைய அந்த பாடல்களை நாங்கள் படித்தாலும் கேட்டாலும் உள்ளம் கசிந்தபடியே நெக்கு உருகி நின்று கொண்டிருக்கிறோம், எங்களாலே ஆக, நீயும் வந்து கேட்டுக்கொள் என்று சொல்வதைப் போலவே, அமன்வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் பிறகர் நினைமாறும் களல் அடைந்த நினைமாறினார். பார்த்தோம் இல்லையா, சம்பந்த பெருமானுடைய திருவடிகளைச் சேர வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் முடிச்சு சம்பந்த பெருமான் மதுரையை விட்டு புறப்படுகின்றாராம். அப்போ தேன் நிலவு பொழில் மதுரை புறத்து போந்த தென்னமனார் தேவியார் அமைச்சர் சிந்தை ஊன் நெகிழும்படி அழிந்து அங்கு ஒழுகி கண்ணீர் பாய்ந்து இழிய உணர்வின்றி வேக என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். அங்கே சம்பந்த பெருமான் மதுரையை விட்டு செல்லும் பொழுது தங்களுடைய ஊன் நெகிழ உணர்வு அழியும்படியாக விழுந்தார் இல்லையா, அப்பேற்பட்ட கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, பாடி கசிந்து உள்ளம் உள்ளுருக்க உள்நெக்கு நின்று அம்மாட்டும், அவராலே ஆக உள் கசிந்து நின்று கொண்டிருக்கிறாராம். அது மட்டுமல்ல, யாமாட்டோமால் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் என்று சொல்லும்படியாக அடியவர்கள் கூட்டம் எப்படி இருக்கதாம்? மண்ணுலகமே அன்றி வானுலகம் செய்த பெரும் புண்ணியத்தின் படை எழுச்சி போல் எய்தும் பொலிவெய்த என்று பாடுவார். அப்படி நீயும் வந்து பார், இந்த அதிசயத்தை அந்த அந்த படை போலே வந்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியத்தின் எழுச்சியாக இருக்கப்பட்ட சம்பந்த பெருமானுடைய அடியவர்களை பார் என்பதாக, யாம் மாட்டேமால் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் என்பதாகவும். அடுத்தது, அந்த அடியவர் கூட்டம் எப்படி இருக்கிறது? அம்மன் என்னும் வல்லுருள் போய் மாய்வதனுக்கு ஆன பெருகு ஒளிப்பரப்பால் அண்டமெல்லாம் கொண்டதொரு ஞான மணி விளக்கு எழுந்து வருவதென நலம் படைப்பு என்று சொல்லுவார். ஞான மணி விளக்காக வந்தாரா சம்பந்த பெருமான். அந்த விளக்கு வந்த பொழுது உன்னாலே துயின்று கொண்டிருக்க முடியுமா? விளக்கு நல்லா விடிஞ்சாச்சு, அப்ப நமக்கு தூக்கம் வருமா? என்ன தூக்கம் வராது. அதே போல அந்த ஞான மணி விளக்காக சம்பந்த பெருமான் வந்த பொழுது உன்னாலே அறியாமையிலே அமன் வரையிலே இருக்க முடியுமா? முடியாது. சம்பந்தர் களல் அடைந்தீர், சைவ நன்னெறியிலே புகுந்தீர், இறைவனுடைய திருவடியையும் பற்றினீர் என்பதாக இந்த பாடலினாலே நின்றசீர் நெடுமாற நாயனார் என்று சொல்லக்கூடிய அடியவர், அடியவருடைய சேர்க்கையினாலே, யார்? சம்பந்த பெருமான் குருன்னு வச்சுக்கலாம், இறைவனுடைய அடியவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி குருவாகவும் அடியவராகவும் இருக்கப்பட்ட சம்பந்தருடைய சேர்க்கை, இந்த சச்சங்கம், நம்ம எந்த பொருளை இப்பொழுது எடுத்துக் கொள்ளுகிறோமோ அந்த திருவம்பா, இந்த திருவம்பாவை பொருளாக, இந்த வருடத்து பொருளாக அடியவர் சேர்க்கையானது இறைவனை அடைவிக்கும் நம்மை உயர்விக்கும் என்று சொல்லக்கூடிய பொருளை தருகிறது. உன்னித்தில நகையா இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி முடியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணைப்பு என்று அவனே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மறந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருகை அமாற்றும் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் ஏலோர் எம்பாவா என்று நின்ற சீர் நெடுமாறனாக கூன் பாண்டியனாக யார் இருந்தாரோ அந்த அடியவர் அடியார்க்கு அடியவர் ஆன காரணத்தினாலே உயர்ந்தார். நாமும் உயர்வோம் என்பதாக அந்த அடியவரை நின்ற சீர் நெடுமாற நாயனாரை பாவித்து வணங்கி இந்த பாடலை நாம் சிந்திக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.